வானும் மண்ணும் என் பேர் சொல்லும். உறவுகள் எனக்கு என இருந்தது, கனவுகள் பாதியில் கலைந்தது, ஆம் பழி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது, பயிர் என தினம் அது வளர்ந்தது, யுத்தத்தால் அதோ அதோ விடியது, சத்தத்தால் அராஜகம் அழியது, ரத்தத்தால் அதோ தலை உருளுது, சொர்க்கங்கள் இதோ இதோ தெரியுது, துடிக்குது புஜம், ஜெயிப்பது நிஜம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு அலைவரிசை. நேர்கள் எமது நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப் செயலி வழியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிலையத்தின் நேரம் 5:34 நிமிடம். இப்போது வரவிருக்கும் பாடல் மனோவின் குரலில் பாண்டியன்.

நேரம் 5:39 ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், தேவாவின் இசையில் ரெட்.

நேரம் 5:46. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புலரும் பொழுது. இது ஆகாஷ்வாணியின் FM கோல்டு அலைவரிசை. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தேவி ஸ்ரீ பிரசாத் குரலில் பத்ரி.

வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 9 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆனி மாதம் 16 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 30 தேதி செவ்வாய்க்கிழமை. நூறு புள்ளி 1 FM கோல்டு அலைவரிசையில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது.

புதிதாய் மலர்ந்திருக்கும் இன்றைய நாள் வெற்றிகரமான நாளாக அமைய வாழ்த்தி பக்தி கீதங்களை இசைக்க வருகிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். விநாயகப் பெருமானை வணங்கி நிகழ்ச்சியை தொடங்கிட வருகிறார் பெங்களூரு ஏ.ஆர். ரமணியம்மாள்.

எல்லா வளமும் நலமும் எல்லோரும் பெற்றிட இறைவனை வணங்கி நிற்கும் நேரமாக இது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz நிலையத்தின் நேரம் 6:14. வரவிருக்கும் அடுத்த பாடல் எல்ஆர் ஈஸ்வரியின் குரலில்.

இல்லம் நாடி வந்து இறை கீதங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது தேனிசை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் குரலில்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸ். நிலையத்தின் நேரம் 6:24. ஐயப்பனை தொழுதிட வருகிறார். அடுத்ததாக சங்கர் மகாதேவன்.

0: நேரம் 6:31 ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல் 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அருணா சாய்ராம் குரலில்
1: முரளி.

பக்தி மனம் கமலம் நிகழ்ச்சியாக உலா வந்து கொண்டிருக்கிறது. தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில் நிலையத்தின் நேரம் 6:35. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கே பி சுந்தராம்பாள் குரலில்.

0: பக்தி பாடல்களின் தொகுப்பாக இதுவரை உலா வந்து நேர்களை மகிழ்வித்தது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். பண்பலையில் இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. சில்லறை விற்பனை நிலையங்களில் ஒரு வாகனத்திற்கு நாள் ஒன்றுக்கு அதிகபட்சம் 200 லிட்டர் ஹைஸ்பீட் டீசல் மட்டுமே வழங்கப்படும் என்ற உச்சவரம்பு கடந்த 12ஆம் தேதி நிர்ணயிக்கப்பட்டது. மேலும் தொழில் நிறுவனங்கள், வணிக நுகர்வோர் ஆகியோர் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு பதிலாக தனியே அமைக்கப்பட்ட நுகர்வோர் பம்புகள் மூலம் எரிபொருளை பெற அறிவுறுத்தப்பட்டது. சில்லறை நுகர்வோருக்கு

0: பெட்ரோல் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலும் கள்ளச்சந்தையில் டீசலை விற்பனை செய்வதையும் பதுக்குவதையும் தடுப்பதற்கான நடவடிக்கையாகவும் இது மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களின் விநியோக சூழலை ஆய்வு செய்த நிலையில் இந்த தற்காலிக கட்டுப்பாடு தேவையில்லை என்று அரசு முடிவு செய்துள்ளது. இதையடுத்து இந்த கட்டுப்பாடுகள் நாளை முதல் திரும்பப் பெறப்படுவதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கும் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இதுகுறித்து பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் குழு வெளியிட்டுள்ள செய்தியில், 20% எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் இந்திய தர நிர்ணய அமைப்பு நிர்ணயித்துள்ள தரத்தை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் வாகன எந்திர கோளாறு அல்லது வாகன பழுதுபார்ப்பு சூழல் ஏதும் ஏற்படவில்லை என்று அது கூறியுள்ளது. இந்த வகை பெட்ரோல் பயன்பாட்டிற்கு முன்பாக கடும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாக பத்திரிகை தகவல் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதில் நீடித்த பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம், புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மக்கள் மாளிகையில் 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு திட்டம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் அவர் உரையாற்றினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கை அடைவதில் தமிழகத்தின் பங்களிப்பு குறித்து அவர் எடுத்துரைத்தார். அத்துடன் அரசு, தொழில்துறை, கல்வி நிறுவனங்கள், சமூக அமைப்புகள் ஆகியவை இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஆளுநர் குறிப்பிட்டார். சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் நாள்தோறும் சுமார் 14.5 லட்சம் லிட்டர் பால் நுகர்வோருக்கு விநியோகிக்கப்படுவதாக கூறியுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நாளொன்றுக்கு 14.46 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டிருந்த நிலையில் நடப்பாண்டு ஜூன் மாதத்தில் நாளொன்றுக்கு 14.82 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 36,000 லிட்டர் பால் அதிகம் என்று கூறியுள்ளது. எனவே பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான தகவலை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று ஆவின் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதி தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரும் முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பல்லாயிரக்கணக்கான தேர்வர்கள் மற்றும் லட்சக்கணக்கான அரசு கல்லூரி மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக விசாரணை நடத்தி தேர்வு முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tnpscexams.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் அடுத்த மாதம் 29 என்றும் விண்ணப்பத்தில் திருத்தங்களை ஆகஸ்ட் 2 முதல் 4 வரை மேற்கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்பக்கலை கண்காட்சி நடைபெற்றது. தமிழர் வாழ்வியலை காட்சிப்படுத்தும் வகையில் இந்த கண்காட்சி அமைந்திருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்பக்கலை கண்காட்சி சேலம் அரசு

0: கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. சேலம் உள்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கலைஞர்கள் தங்களின் கலைப்படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். இயற்கை, மரபு, தமிழர் பாரம்பரிய பெருமைகள், மனித வாழ்வியல், சமூக விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு கருப்பொருள்களை மையமாக கொண்ட 100க்கும் மேற்பட்ட வண்ணமயமான ஓவியங்கள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைத்தன. அக்கர்லிக் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங் என பல்வேறு வகை ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. களிமண் சிற்பங்கள், சுடுமண் சிற்பங்கள், கல் சிற்பங்கள், காகித சிற்பங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. பெருமை மிக்க நம் பாரம்பரிய கலைகளை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கிலும் அமைக்கப்பட்டிருந்த இந்த கண்காட்சியை ஏராளமான மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: தமிழகத்தில் கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சீன ராணுவம் அருணாச்சல் பிரதேசத்தில் ஊடுருவி முகாம்களை அமைத்ததாக வெளியான செய்தி தவறானது என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநிலத்திற்கு இன்று முதல் 2 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பேக்கரி பொருட்கள் தயாரித்தலுக்கான பயிற்சி ஈக்காட்டு தாங்களில் உள்ள சிட்கோ தொழில்பேட்டையில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரியில் வேளாண் துறை சார்பில் உரங்களின் தரம் குறித்த விற்பனையாளர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் சரக்கு கப்பலுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் கடலோர காவல்படையினர் உடனடியாக பழுதை சரிசெய்து பல கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்களை மீட்டனர். சேலத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 41,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். சென்னையில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 94 முக்கிய சாலை சந்திப்பு வளைவுகள் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. பாஸ்டனில் நடைபெற்ற ஆட்டத்தில் பராகுவே பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின்
2: சம்பிரதி வார்த்தாக ஸ்ரூயந்தாம் பிரவாசக புனித திரிபாடி. அத வார்த்தாக. நவதில்லியாம் ராஷ்டிரபதி பவனே ஹ்யः 26,2000 த்விதீய ரக்ஷா அலங்கரண சமாரோஹே ராஷ்டிரபதிஹ் திரௌபதி முர்முவர்யா சௌர்ய புரஸ்காரான் பிரதத்தவதி. சௌரிய புரஸ்காராஹ ரக்ஷா சைன்ய பலானாம் கேந்திரிய சசஸ்திர ஆரக்ஷக பலானாம் கேந்திர சாசித ஆரக்ஷகாணாம் கார்மிகாணாம் ச க்ருதே ப்ரதீயந்தே. ஏதே புரஸ்காராஹ சசஸ்திர பலானாம் கேந்திரிய சசஸ்திர ஆரக்ஷி பலானாம் அன்ய சுரக்ஷா அபிகரணானாம் ச கார்மிகாணாம் அசாதாரண சௌரிய கார்யான் உத்திஷ்ய ப்ரதீயந்தே. ராஷ்டிரபதினா சமாரோஹே 7 சர்வோத்தம யுத்த சேவா பதக்கானி, 30 பரம விசிஷ்ட சேவா பதக்கானி, 12 உத்தம யுத்த சேவா பதக்கானி, 50 அதிவிசிஷ்ட சேவா பதக்கானி ச விதரிதானி. உபராஷ்டிரபதி சிபி ராதாகிருஷ்ணனவரிய ரக்ஷாமந்திரி ராஜ்நாத் சிங் அன்யே கேந்திரிய மந்திரிணஹ சசஸ்திர சேனாயாஹ வரிஷ்டாஹ அதிகாரிணஹ்ச அஸ்மின் அவசரே உபஸ்திதாஹ ஆசன். ராஷ்டிரபதி முர்முஹு வர்யா இத்தப் பூர்வம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:25 திரையிசை, 7:30 ஆட்சவேரி டெல்லியிலிருந்து, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை. நிகழ்ச்சியில் டி பசுபதி அவர்களின் பாட்டு இடம்பெறும். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லிப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. இதில் யோக அபியாசம், யோக முத்ரா, வாயு முத்ரா பற்றிய உரை. தொடர்ந்து சித்திர சங்கீதம். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரைகானம். 12:50 மெல்லிசை. பிற்பகல் 1:10 இசை மலர், எஸ் நீரஜாக்ஷி அவர்களின் பாட்டு, பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், மைசூர் எல் வாதிராஜ் அவர்கள் மிருதங்கம்.

பகல் 2:30 முதல் 4 மணி வரை திரைக்காலம், 4:10 தேநீர் நேரம், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5 மணிக்கு அரங்கிசை, கேவி ஆனந்தன் அவர்களின் பாட்டு, பாலக்காடு டி.ஆர். ராஜாராம் அவர்கள் வயலின், திருச்சூர் சி. நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 சிறுவர் சோலை. முதியோர் நலம் காப்போம் உரை வழங்குபவர் எஸ். பிரணயா. தொடர்ந்து சங்கீதம் சந்தோஷம், எஸ். ஸ்ரத்தாவின் பாட்டு. நீதி கதைகள் சொல்பவர் அக்ஷரா வைத்தியநாதன். சிறுவர் சோலை நிகழ்ச்சியின் நிறைவாக இந்திய பொருளாதாரத்தின் விடியல் பி.வி. நரசிம்மராவ். உரை வழங்குபவர் எஸ். ஸ்ரவண். 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை இரண்டும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com

0: முழுமையாக மதிப்பீடு செய்யும் என்று திரு ராஜீவ் பிரதாப் ரூடி குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலில் பொதுமக்கள் 36 பேர் உயிரிழந்துள்ளதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானின் இச்செயல் ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை மீதான தாக்குதல் என்றும் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தனது உள்நாட்டு தோல்விகளை மறைக்க இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளது. இத்தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இந்தியா தமது இரங்கலை தெரிவிப்பதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு இந்தியா தனது ஆதரவை உறுதிப்படுத்துவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. சீன ராணுவம் அருணாச்சல பிரதேசத்தில் ஊடுருவி முகாம்களை அமைத்ததாக வெளியான செய்தி தவறானது என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. எந்த அடிப்படையும் இன்றி இந்த தகவல் தவறாக பரப்பப்பட்டுள்ளதாகவும் அது கூறியுள்ளது. தேசிய முதலீடு மற்றும் உட்கட்டமைப்புக்கான அரசின் மொத்த நிதி ஒதுக்கீடு 60,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிதி ஒதுக்கீடு உட்கட்டமைப்பு மற்றும் நாட்டின் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளுக்கான மத்திய அரசின் முதலீட்டு உறுதிப்பாட்டை காட்டுகிறது. மேற்குவங்க பொது பாதுகாப்பு மற்றும் சமூக விரோத செயல்கள் தடுப்பு மசோதா, மேற்குவங்க பொது ஒழுங்கு பராமரிப்பு திருத்த மசோதா ஆகியவை அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பொது பாதுகாப்பு மசோதாவின்படி பொது அமைதியை குலைக்கும் வகையில் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோரை அதிகபட்சமாக 12 மாதங்கள் வரை காவலில் வைக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநிலத்திற்கு இன்று முதல் 2 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். விஜயநகரத்தில் உள்ள மத்திய பழங்குடியின பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று அவர் பங்கேற்கிறார். நாளை அனந்தபுரமுவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். சட்டத்தின் முன்பு குடிமக்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சட்டத்தின் ஆட்சி வலியுறுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற ஜனநாயக மற்றும் தேர்தல் உதவிக்கான சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர், சட்டத்தின் ஆட்சி என்பது வெறும் நலத்திட்டமாகவோ பொருளாதார கொள்கையாகவோ மட்டுமே இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். தனிநபர் சுதந்திரங்களை காப்பதில் சட்டத்தின் ஆட்சி, நீதித்துறை, சுதந்திரம் ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து அவர் எடுத்துரைத்தார். நீதித்துறை மறு ஆய்வு என்பது வெறும் அதிகாரம் என்று மட்டுமல்லாமல் அது நீதிமன்றங்களுக்கான அரசியல் சாசன கடமை என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்தார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடரி காக்கோஸ் உடன் விவாதித்தார். ஏதன்ஸ் நகரில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது வர்த்தகம், முதலீடு, தொழில்துறை ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவது குறித்து இருநாட்டு அமைச்சர்களும் விவாதித்தனர். இரு நாடுகளுக்கும் இடையே உற்பத்தி, புத்தொழில் நிறுவனங்கள், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் அவர்கள் ஆலோசித்தனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகின் 20% அளவிலான கச்சா எண்ணெய் செல்லும் இந்த நீர்வழிப்பாதை தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் சர்ச்சை எழுந்த நிலையில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே நடைபெற்று வரும் மோதலால் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக போக்குவரத்து முடங்கியுள்ள நிலையில் அதற்கு தீர்வு காணும் வகையில் பேச்சுக்கள் நடைபெறவுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் சாலைகளும் பாலங்களும் அடித்துச் செல்லப்பட்டன. அருணாச்சல பிரதேசத்தின் 12 மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அசாமில் 69 கிராம

0: கிராமங்களில் சுமார் 16,000 பேர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, தில்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் பல பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்திருந்ததாக அது கூறியுள்ளது. இதனால் அடுத்த 2 நாட்களுக்கு உத்தரப்பிரதேசம் மற்றும் அருகேயுள்ள மாநிலங்களில் கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கேரள மாநிலம் காசர்கோட், கண்ணூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்தின் இதர 7 மாவட்டங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. இந்நிலையில் கேரளாவின் தென்பகுதிகளில் மழையின் தீவிரம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் கடலோர பகுதிகளில் நாளை மறுநாள் வரை கடலுக்கு செல்ல மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான வரைவு மசோதா நாளை மறுநாள் நடைபெறவுள்ள மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி சட்டப்பேரவையில் அறிவித்தார். குஜராத், உத்தராகண்ட், அசாம் மாநிலங்களைப் போல ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. திருமணம், விவாகரத்து, தத்தெடுப்பு உள்ளிட்ட 9 விவகாரங்களில் இந்த குழு ஆய்வு நடத்தி 4 வாரங்களுக்குள் தமது அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் மாநில அரசு இச்சட்டத்தை உருவாக்கும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. பாஸ்டனில் நடைபெற்ற ஆட்டத்தில் பராகுவே பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. கனடா அணி ஏற்கனவே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீஜா அக்குலா இன்று தென்கொரியாவின் ஷெனோய் ஜூவை எதிர்கொள்கிறார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல் படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளை பாராட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கினார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25:27. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் திரையிசை பாடல். புதிய மன்னர்கள் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், மின்மினி, பல்லவி ஆகியோர் பாடியது.

0: திரு இசை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆட்ஸ் அவேரி டெல்லியிலிருந்து.
1: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் திரைகானம் ரசிக்கும் நேரம் இது. முதல் பாடல் வீரம் திரைப்படத்திலிருந்து, சாகர் ஸ்ரேயா கோஷல் பாடியது.

நேரம் 8:45, 18:00. நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம். அடுத்த பாடல் ஒலிப்பது காவிய தலைவன் படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள் நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நிலையத்தில் நேரம் 8:56. திரைக்கானத்தின் நிறைவான பாடல் வருகிறது. கொடி திரைப்படத்திலிருந்து தனுஷ், அருண், ராஜா, காமராஜ், ஆர் கே சுந்தர் ஆகியோர் குரல்களில்.
3: Come on.

0: கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது திரைகானம். மீண்டும் இணைவும் 10:30 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இதே அலைவரிசையில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9:00, ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் டி பசுபதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். முதலில் கிரிஜா ரமணா. கம்பீர நாட்டை ராகத்தில் அமைந்த மைசூர் வாசுதேவாச்சார் கிருதி ஆதித்தாளம்.

நேரம் 9:28:32. அரங்கிசை நிகழ்ச்சியில் டி பசுபதி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து லம்பூதரம் அவலம்பை, காம்போதி ராகம், ரூபகதாளம், மைசூர் வாசுதேவாச்சார் கிருத்தி.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டி பசுபதி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் 1:10 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் இசைமலர் நிகழ்ச்சியில் எஸ் நீரஜாக்ஷி அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி. ஞான்தேவ் அவர்கள் வயலின், மைசூரியல் வாதிராஜ் அவர்கள் மிருதங்கம்.

0: நேரம் 10:30, ஆகாஷ்வாணி, சென்னை.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: நூறு புள்ளி ஒன்று மெகாஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசை. இது காற்றலையில் மிதந்து வர இருப்பது சுகமான ராகங்கள். முதல் பாடல் வாய்க்கொழுப்பு திரைப்படத்திலிருந்து, டி.எல். தியாகராஜன், லலிதா சாகரி குரலில்.

0: Online applications are invited from unmarried men and women candidates for grant of short service commission in executive, education and technical branch. Last date for submission of online application is 27 July 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar.
1: சுகமான ராகங்களில் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:46 42 நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது சுகமான ராகங்கள் வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. அடுத்த பாடல் ஒலிப்பது SP பாலசுப்ரமணியம், SP சைலஜா ஆகியோர் குரல்களில். பெண் புத்தி முன்புத்தி படத்திலிருந்து.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை 31 தேதி.

100.1 மெகாஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் வழங்கி கொண்டிருக்கும் சுகமான ராகங்களில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடலின் படம் இதய தாமரை. பாடலை பாடியுள்ளவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: இணைந்து ரசிப்போம் திரைகானம் 11:30 வரை. முதல் பாடல் பீஸ்ட் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் ஜோனிதா காந்தி பாடியுள்ள பாடல்.

0: சித் ஸ்ரீராம் குரலில் ஒலித்தது அந்த பாடல் பத்து தல திரைப்படத்தில் இருந்து.
1: ஹாய் மீரா, குழந்தை பிறந்து 3 மாசம் தானே ஆகுது, இவ்வளவு சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ண

0: என்ன கீதா செய்யறது, லீவு போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல.
1: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்
0: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா.
1: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல.
0: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற?
1: இன்னும் 3 மாசத்துக்கு லீவ் அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோயில இருந்து நம்மள பாதுகாக்கும்.
0: இவ்ளோ தூரம் எடுத்து சொல்ற, நிச்சயமா செஞ்சிடறேன் கீதா.
1: தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான வாழ்வை அளிப்போம்.

ஒலித்து கொண்டிருக்கிறது திரைகானம். வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. தொடரும் பாடலின் படம் திருச்சிற்றம்பலம். பாடலை பாடியுள்ளவர்கள் தனுஷ், ஆண்டனிதாசன்.

நேரம் 11:25. 20 நொடி 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் நிறைவான பாடல் சித் ஸ்ரீராம் கௌதம் வாசுதேவ் மேனன் குரல்களில் டக்கர் திரைப்படத்திலிருந்து.

இங்கு சாலு சாலு காலேஜ் சேஸ்கோ இங்க மேரேஜ் அம்மாய் கார் மௌனம் తెలిసే మాకు అర్థం మదిలో ఉన్న మాట

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இணைந்திருப்பது 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையுடன். குரல் அமுதம் கேட்கலாம்.

0: முள்மரம் இளையதாக இருக்கும் போது வெட்டி அழித்து விட வேண்டும். பின்னர் முதிர்ந்து வைரம் பாய்ந்து விட்டால் வெட்டுகிறவர்களின் கைகளையே அது பதம் பார்த்து விடும். குறள் எண் 879, அதிகாரம் பகைத்திறம் தெரிதல்.
1: இளைதாக முள்மரம் கொள்க களையுணர் கைகொள்ளும் காழ்த்த இடத்து.
0: முள்மரம் இளையதாக இருக்கும் போது வெட்டி அழித்து விட வேண்டும். பின்னர் முதிர்ந்து வைரம் பாய்ந்து விட்டால் வெட்டுகிறவர்களின் கைகளையே அது பதம் பார்த்து விடும். குறள் எண் 879, அதிகாரம் பகைத்திறம் தெரிதல்.
2: இரண்டடியில் வாழ்க்கை பாடம் குறளமுதம் கேட்டோம். இனி இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம். 12:50 மெல்லிசை, 1:10 இசைமலர். எஸ் நீரஜாக்சி அவர்களின் பாட்டு, பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், மைசூரியல் வாதிராஜ் அவர்கள் மிருதங்கம்.

2:30 முதல் 4 மணி வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 5 மணிக்கு அரங்கிசை, கேவி ஆனந்தன் அவர்களின் பாட்டு, பாலக்காடு டி.ஆர். ராஜாராம் அவர்கள் வயலின், திருச்சூர் சி. நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா. இவை இரண்டும் டெல்லி அஞ்சல்.

இரவு 7:10 சிறுவர் சோலை. முதியோர் நலம் காப்போம். உரை வழங்குபவர் எஸ் பிரணயா. சங்கீதம் சந்தோஷம். எஸ் ஸ்ரத்தாவின் பாட்டு. நீதி கதை சொல்பவர் அக்ஷரா வைத்தியநாதன். இந்திய பொருளாதாரத்தின் விடியல் பி.வி. நரசிம்மராவ். உரை வழங்குபவர் எஸ் ஸ்ரவன். இவை அனைத்தும் சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் இன்று இரவு 7:10. 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 மணி டாக். 9:45 மந்தன். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை ஐந்தும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

நேரம் 12:04:30. 100.1 MHz FM கோல்டில் இனி ஒலிக்க இருப்பது காலத்தால் அழியா காவிய கானங்கள். முதல் பாடல் வெள்ளி விழா திரைப்படத்திலிருந்து எல்.ஆர். ஈஸ்வரி பாடியது.

0: கோவை சவுந்தரராஜன் எல்லா ஈஸ்வரி பாடிய பாடல் கேட்டும் காசிதான் கடவுளடா இந்த படத்திலிருந்து.
1: சாக்ஷி, எனக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா? எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்க கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.

நிலையத்தில் நேரம் 12:17. 45 நொடி. திரைக்கானத்தில் அடுத்த பாடல் உலகம் சுற்றும் வாலிபன். இந்த படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா ஆகியோர் குரல்களில்

0: கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா.
1: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
2: இனி நான் உன்னை என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
1: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடு குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

திரைகானம் வழங்கும் நிறைவான பாடல் சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 12:25.

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்தர் த்விவேதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் ஹிசாரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மண் உரம் தொடர்பான தகவல்களை அளிக்கும் கைபேசி செயலியை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மண் வளத்திற்கு ஏற்ப உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று விவசாயிகளை அவர் கேட்டுக் கொண்டார். இயற்கை விவசாயத்தை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எல்னினோ காரணமாக மழை பொழிவு இயல்புக்கு குறைவாகவே இருக்கும் என்பதால் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். சர்வதேச நாடாளுமன்ற தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாடாளுமன்றத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெற்ற பின் கொள்கை முடிவுகள் எடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். சுதந்திரமான மற்றும் வலுவான நாடாளுமன்றத்தால் மட்டுமே ஜனநாயகத்தை பேணி காக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார். தேசிய ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம், அரசியல் சாசன அடிப்படையில் அனைத்து பகுதிகளைச் சேர்ந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமைகள் கிடைப்பதற்கான தளமாக நாடாளுமன்றம் விளங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். சட்ட மசோதாக்களை இயற்றுவதற்கான இடம் மட்டுமன்றி அரசின் பொறுப்புணர்வை வெளிப்படுத்தும் இடமாக நாடாளுமன்றம் விளங்குவதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே யுபிஐ பணப்பரிமாற்றத்திற்கான சேவையை யூரோ வங்கி தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய பணப்பரிமாற்றக் கழகமும் யூரோ வங்கியும் இணைந்து செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என்று தெரிவித்தார். கிரீஸ் நாட்டில் இந்திய நுகர்வோர் யுபிஐ பணப்பரிமாற்ற செயலி மூலம் உடனடியாக பணப்பரிமாற்றம் செய்யலாம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். யுபிஐ மூலம் பல்வேறு நாடுகளில் செயல்படுவது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பொருளாதார திட்டங்களை உலக நாடுகள் ஏற்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சந்தால் புரட்சி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்ட தலைவர்கள் இந்த புரட்சியில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பழங்குடியின மக்களின் வீரமும் தியாகமும் நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், சுதந்திரத்திற்காக போராடிய சிந்தோ, கான்ஹு, சாந்த், பைரவ் உள்ளிட்ட தியாகிகளை நினைவு கூர்ந்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக இன்னுயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராகவும் நிலம், நீர் மற்றும் வனப்பாதுகாப்பிற்காக சிந்தோ, கான்ஹு தலைமையில் இந்த சந்தால் ஹூல் போராட்டம் தொடங்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மங்களூரு அருகே கடலில் தத்தளித்த 6 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் இந்திய கடலோர காவல் படை வெளியிட்டுள்ள பதிவில், கடலோர காவல் படை கப்பலான சாஷே இந்த மீனவர்களை மீட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மீனவர்கள் மங்களூருவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது.

0: வீழ்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். முப்படைகளின் தளபதியாக பதவியேற்க உள்ள ஜெனரல் உபேந்திர த்விவேதி தமது ராணுவ தளபதி பதவியிலிருந்து விலகும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். 40 ஆண்டுகளாக இந்திய ராணுவத்தில் பணியாற்றியது பெருமிதம் அளிப்பதாக உள்ளதாக கூறினார். தேசிய பாதுகாப்பில் இந்திய ராணுவத்தின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்திய ராணுவம், இந்திய கடற்படை, இந்திய விமானப்படை ஒன்றிணைந்து செயல்பட்டு நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று ஜெனரல் உபேந்திர த்விவேதி கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டப்பணி தொடங்கியுள்ளது. இம்மாவட்டத்தில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுகுறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டத்தில் வளர்க்கப்பட்டு வரும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காது குறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீட்டு விவரம், கன்று ஈன்ற விவரம், கன்று பிறப்பு சதவீதம், உரிமையாளர் பதிவு, பெயர் மாற்றம் செய்து பதிவு செய்தல் போன்ற பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் பருவத்திற்கேற்ப மேற்கொள்ளப்படும் தடுப்பூசி பதிவுகள், நோய் கிளர்ச்சி அறிக்கை, பால் உற்பத்தி பதிவு ஆகிய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு இந்த திட்ட இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. தரவுகளை பதிவேற்றம் செய்யும் போது உரிமையாளரின் அலைபேசி எண், ஆதார் எண் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து விவசாயிகளின் அலைபேசிக்கு வெளியாகும் ஓடிபி எண் மூலம் கால்நடைகளின் முழு விவரமும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் கால்நடைகள் கொள்முதல், கால்நடைகள் விற்பனை ஆகியவை மேற்கொள்ளப்படும் போது கால்நடைகள் பற்றிய முழு விவரமும் கால்நடை வளர்ப்போர் தெரிந்து கொள்ளலாம். இந்த பணிக்காக மாவட்டத்தில் கிராமங்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையினர் வரும்போது கால்நடை வளர்ப்போர் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ரோபர்ட்ஸ் ஃபெடரல் ரிசர்வ் வங்கி ஆளுநர் லிசா குக்கை நீக்குவதற்கான முடிவை தடை செய்துள்ளனர். அந்நாட்டு அரசியல் சாசன சட்டத்தின் பாதுகாப்பு இருப்பதால் அவரை நீக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. 1913 ஆண்டில் அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் வங்கி தொடங்கியதற்கு பின் எந்தவொரு அதிபரும் வங்கி ஆளுநரை நீக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்ததாக தாலிபன் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் அமைதியை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியன் இரு நாடுகளையும் கேட்டுக் கொண்டுள்ளது. மிசோரம் மாநிலம் வளர்ச்சியடைந்து வருவதாக முதலமைச்சர் திரு லால்து ஹோமா தெரிவித்துள்ளார். மிசோரம் அமைதி ஒப்பந்தத்தின் 40th ஆண்டு விழாவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் அமைதியுடனும் நல்லிணக்கத்துடனும் ஒற்றுமையுடனும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாநிலத்தின் நிலையான வளர்ச்சிக்கு அமைதி மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். மிசோரம் தற்போது சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதில் முன்னணி மாநிலமாக திகழ்வதாக திரு லால்து ஹோமா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் சில மாவட்டங்களில் உள்ள பள்ளிகள் செயல்படும் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. கௌதம் புத்தா நகர் மாவட்டத்தில் 8th வகுப்பு வரை காலை 7 முதல் நண்பகல் 12 மணி வரை செயல்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார். பீலிபீட் மாவட்டத்தில் காலை மணி 7:30 முதல் 11:30 வரை வகுப்புகள் நடைபெறும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதிக வெப்பத்திலிருந்து மாணவர்களை பாதுகாக்கும் வகையில் பள்ளிகள் செயல்பட வேண்டும் என்று உத்தரப்பிரதேச அரசு பள்ளி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்தின் பட்டாயாவில் நடைபெற்ற 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இப்பிரிவில் இந்திய அணி 4 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் ஃப்ரீஸ்டைல் அணி 3 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று 2nd இடத்தை பிடித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், பராகுவே, மொரோக்கோ அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கு

0: ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50 25 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் மெல்லிசை கேட்கலாம். முதலில் பாரதியார் இயற்றி எல் கிருஷ்ணன் இசையமைத்து தீபன் சக்கரவர்த்தி குழுவினரோடு பாடியுள்ள பாடல்.

நெல்லிசை நிறைவான பாடல் நெல்லை ஆ கணபதி இயற்றி கே வைத்தியநாதன் இசையமைத்து சென்னை வானொலி பாடற்குழுவினர் பாடியுள்ள பாடல்.

0: தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே லவ்லீன் நிகம்.

நேரம் 1:10 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் இசை மலர் நிகழ்ச்சியில் எஸ் நீரஜாக்ஷி அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், மைசூர் எல் வாதிராஜ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு தொடக்கமாக பார்வதி பத்திம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் ஹம்சத்வனி, ஆதிதாளம்.

இசைமலர் நிகழ்ச்சியில் இதுவரை எஸ் நீரஜாக்ஷி அவர்களின் பாட்டு கேட்டோம். பி. ஞான்தேவ் அவர்கள் வயலின், மைசூரியல் வாதிராஜ் அவர்கள் மிருதங்கம்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் கே.வி. ஆனந்தன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பாலக்காடு டி.ஆர். ராஜாராம் அவர்கள் வயலின், திருச்சூர் சி. நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். தொடர்வது ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Eurobank launches UPI-based remittance service from Greece to India. Commerce Minister Piyush Goyal calls it a milestone in India's digital payments expansion. Special intensive revision of electoral rolls begins in Delhi and 4 states. India reaffirms strong support for Financial Action Task Force after Pakistan criticizes grey list monitoring by agency. Uncertainty looms over US and Iran peace negotiations as Tehran rejects US President Trump's claim of meeting in Doha.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: திரைக்கானம் கேட்கலாம். முதலில் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திற்காக கிரிஷ் அருண் பாடியிருக்கும் பாடல்.

0: Online applications are invited from unmarried men and women candidates for grant of short service commission in executive, education and technical branch. Last date for submission of online application is 27 July 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar.
1: ஆதவன் திரைப்படத்திற்காக ஷைல்ஹடா சுகா ரகுநாதன் ஆண்ட்ரியா பாடியிருக்கும் பாடல்.

0: online applications are invited from unmarried men and women candidates for grant of short service commission in executive, education and technical branch. Last date for submission of online application is 27 July 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar.
1: வாரணம் ஆயிரம் திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் பிரசாந்தினி பாடியிருக்கும் பாடல்.
2: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. நான் எல்லாம் பத்தியும்

நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. திரைகானம் கேட்கலாம். பச்சைக்கிளி முத்துச்சரம் திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் பாடியிருக்கும் பாடல்.

ஒலித்த பாடல் அயன் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்தர் மகத்தி பாடியது. அடுத்து தாம்தும் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 3:32. ஆகாஷ்வாணி எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படத்திற்காக ஹரிச்சரண் பாடியிருக்கும் பாடல்.

0: பருத்தி வீரன் திரைப்படத்திற்காக மாணிக்க விநாயகம், கிருஷ்ணராஜ், யுவன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்கும் பாடல்.
1: மடியில் தாராவம்

0: நிறைவாக சிவப்பதிகாரம் திரைப்படத்திற்காக கார்த்திக் ஸ்வர்ணலதா மாலை அம்மா பாடியிருக்கும் பாடல்.
1: அப்படியா செப்பு கல்லு சீரழக சின்ன சம்பவாளா.

0: கடற்படை கட்டணா சுயமகி கட்டுப்படை பாரதிய சேனா.
1: தேநீர் நேரத்தில் மலேசிய வாசுதேவன் குரலில் புதுக்கவிதை.

0: तो दोस्तों ये थी वो यादगार रचनाएं जिन्हें कल्याण जी ने अपने भाई जिनके साथ उनका व्यवहार जो है वो बड़ा ही दोस्ताना था उनके साथ मिल करके ये संगीत रचनाएं हमें दी। और अब वक्त हो गया आपसे इजाजत लेने का, आज्ञा दीजिए मुझे यानी मुनीश शर्मा और सायरा को
1: नमस्कार।
0: नमस्कार।
2: நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் கே.வி. ஆனந்தன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பாலக்காடு டி.ஆர். ராஜாராம் அவர்கள் வயலின், திருச்சூர் சி. நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். முதலில் சரஸ்வதி தயாநிதி, சரஸ்வதி ராகம், ஆதி தாளம், பாபநாசம் சிவன் பாடல்.

நேரம் 5:32. ஆகாஷ்வாணி எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் கே வி ஆனந்தன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். பாலக்காடு டி ஆர் ராஜாராம் அவர்களின் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து ஸ்ரீ வெங்கடேசம் வரம், தோடி ராகம், திஸ்ர ஏகதாளம் ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் இயற்றியது.

நிறைவாக சந்நிதி வரலாமோ. செஞ்சுருட்டி ராகம், ஆதிதாளம், கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை கே வி ஆனந்தன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். பாலக்காடு டி ஆர் ராஜாராம் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம்.

0: उपयोग करने का आह्वान किया है। उन्होंने कहा कि शिक्षित युवाओं को कमजोर वर्गों के उत्थान और राष्ट्र निर्माण में योगदान देने के लिए प्रयासरत रहना चाहिए। संयुक्त राष्ट्र में अफगानिस्तान के स्थायी मिशन ने पख्तिया, पक्तिका और कुनार प्रांतों में पाकिस्तान के हवाई हमलों की कड़ी निंदा की है। मिशन ने पाकिस्तान से अफगान क्षेत्र में सैन्य कार्रवाई तुरंत रोकने और अंतर्राष्ट्रीय कानून के कथित उल्लंघन के लिए जवाबदेही तय करने की मांग की है। तालिबान के उपप्रवक्ता हमदुल्ला फितरत के अनुसार 28 जून की रात को हुए इन हवाई हमलों में 36 लोगों की मौत हुई और 163 अन्य घायल हुए। फीफा फुटबॉल विश्व कप के नॉकआउट चरण में आज आइवरी कोस्ट का सामना नॉर्वे से होगा। ये मैच भारतीय समय अनुसार रात 10:30 बजे से खेला जाएगा। वहीं रात 2:30 बजे फ्रांस और स्वीडन आमने सामने होंगे। मौसम विभाग ने अगले 2 दिनों के लिए उत्तर प्रदेश, बिहार, मध्य महाराष्ट्र, तटीय कर्नाटक, कोंकण और गोवा के कुछ हिस्सों में बहुत तेज वर्षा की चेतावनी जारी की है। इसके साथ ही ये समाचार बुलेटिन समाप्त हुआ।
1: நேரம் 6:05 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. இனி இந்த அலைவரிசையில் இன்று மற்றும் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். 7:10 சிறுவர் சோலை, முதியோர் நலம் காப்போம், உரை வழங்குபவர் எஸ் பிரணயா. சங்கீதம் சந்தோஷம், எஸ் ஸ்ரத்தாவின் பாட்டு. நீதிக்கதைகள் சொல்பவர் அக்ஷரா வைத்தியநாதன். இந்திய பொருளாதாரத்தின் விடியல் PV நரசிம்மராவ். உரை வழங்குபவர் எஸ் ஸ்ரவன். 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணிடாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகாணம். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், பண்டிட் ஹரிபிரசாத் சௌராசியா அவர்களின் நாகஸ்வர இசை, 4:10 பொங்கும் மங்கலம் காஞ்சிபுரம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வர இசை, 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:25 திரை இசை, 7:30 ஆட்சவேரி டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை ஜெயஸ்ரீ அரவிந்த் அவர்களின் வீண இசை, கல்பாத்தி ஆர் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லேபூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, அத மனசு லிங்கமனேனி சுஜாதா அவர்கள் வழங்கும் சிறுகதை, நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், திருப்பார்கடல் எஸ் வாசுதேவன் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 லய விநியாசம், கெலமங்கலம் KC சந்திரசேகர், KT ராமன்ஜி ஆகியோரின் தவிலிசை, 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 4:25 ரோஸ்கர் சமாச்சார் டெல்லி அஞ்சல், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசை கே பாலாஜி பிரசாத் அவர்களின் பாட்டு, MS அனந்த கிருஷ்ணன் அவர்கள் வயலின், KV பிரசாத் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விசிலேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 இளைய பாரதம், பூமி நம் பொறுப்பு கலந்துரையாடலில் பங்கேற்பவர்கள் பி திவ்ய பாரதி, வி துர்காதேவி, கே ஆனந்தி ஆகியோர், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சா கா விஷாஹை, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் இவையாவும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
2: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை 31 தேதி.
3: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்பப்படி

0: வங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/nipp.
0: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: Delhi tomorrow evening on a three-day visit for the 16th India-Japan Annual Summit. The External Affairs Ministry said the summit will provide an opportunity for both sides to review and strengthen the full spectrum of bilateral cooperation and exchange views. And in FIFA World Cup, Ivory Coast will take on Norway in round of 32 clash in Texas, US tonight at 10:30 p.m. Indian time. And that is the end of this news bulletin.
1: நேரம் 7:10 ஆகாஷ்வாணி.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
3: சிறுவர் சோலை, இது சிறுவர்களுக்கான இனிய நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு போலாமா?
4: முதியோர் நலம் காப்போம் உரை வழங்க வந்திருக்காங்க எஸ் பிரணயா.
5: அனுபவச் சுடர்கள், அறிவின் விளக்குகள், காலத்தின் சாட்சியாய் நிற்கும் மூத்தோர்களே, உங்கள் அனுபவமே எங்களுக்கு வழிகாட்டி. வேரை மதித்தால்தான் விருட்சம் தழைக்கும், வேரை பாதுகாக்காமல் விட்டால் விருட்சமும் அழியும் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஓர் நிதர்சனமான உண்மை. அந்த வேர்கள்தான் நம் முதியோர்கள். அவர்கள் இல்லாமல் நாம் இல்லை. அப்படிப்பட்ட பெரியோர்களை போற்றுவோம். ஒன்றாய் நாமும் அவர்களுடன் சேர்ந்து உயர்வோம். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்காயும் முன்னர் கசக்கும் பின்னர் இனிக்கும் என்பது வெறும் பழமொழியல்ல. அது நம் வாழ்வின் வழிகாட்டி. நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நமக்கு அறிவூட்டிய ஆசிரியர்கள், அனுபவத்தால் பழுத்த முன்னோர்கள் என நம்மை சுற்றியிருக்கும் ஒவ்வொரு பெரியவருமே ஓர் நூலகம் போன்றவர்கள். அவர்களின் அனுபவங்கள் அனைத்தும் நாம் எந்த புத்தகங்களிலும் படிக்காத பாடங்கள். அவர்களின் அறிவுரைகள் நம்மை வழிநடத்தும் பிரகாசமான ஒளி விளக்குகள் போன்றவை. மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்பது அழகிய பொன்மொழி. வயதால் மூத்தவர்கள் மட்டும் பெரியோர்கள் அல்ல. அறிவாலும் அனுபவத்தாலும் தியாகத்தாலும் நற்சிந்தனையால் உயர்ந்தவர்கள் அனைவருமே பெரியோர்களே. நம் தாய், தந்தை, ஆசிரியர் என இவர்கள்தாம் நம் வாழ்வின் முதல் பெரியோர்கள். தங்கள் சுகங்களை மறந்து நம் நலனுக்காக இரவும் பகலும் நமக்காக உழைத்தவர்கள் இவர்கள். இவர்களின் தியாகத்தை நாம் ஒருபோதும் மறக்க கூடாது. மரம் வளர்ப்பவன் அதன் நிழலில் இளைப்பாறும் பொழுது அடையும் இன்பத்திற்கு எல்லையே இல்லை எனலாம். அதேபோல் நம்மை உருவாக்கிய பெரியோரை மதிக்கும் சமூகம் எப்போதும் பாதுகாப்பாகவே இருக்கும். அவர்களின் அனுபவ அறிவு நாம் செய்யவிருக்கும் தவறுகளை தடுத்து நிறுத்தும். அவர்களின் வழிகாட்டுதல் நம் லட்சிய பயணத்தை எளிதாக்கும். ஒருமுறை மாவீரன் அலெக்சாண்டரிடம், உங்கள் வெற்றிக்கு காரணம் உங்கள் பேராற்றலா அல்லது உங்கள் குரு அரிஸ்டாட்டிலின் அறிவா என்று கேட்டதற்கு அவர், என் வெற்றிகள் அனைத்தும் என் வாளால் விளைந்தவை. ஆனால் அந்த வாளை எப்படி, எப்போது, எங்கு பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது என் குருவின் அறிவுதான் என்றார். ஆம், நம் பெரியோரின் வழிகாட்டுதல் நம்முடன் இருந்தால் எந்த ஒரு சாதாரண மனிதனும் சாதனையாளராக மாறலாம். நம் பெரியோர்களை மதிக்கும் பிள்ளைகள் உள்ள குடும்பம் என்றும் அன்பாலும் பண்பாலும் நிறைந்திருக்கும். பெரியோர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கும் சமூகத்தில் பண்பாடும் கலாச்சாரமும் தழைத்தோங்கும். குற்றங்கள் குறையும், நன்னெறிகள் பெருகும். தலைமுறை இடைவெளி மறந்து அனைவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பர். இப்படி பல வகைகளிலும் நமக்கு எல்லாமாக இருக்கும் முதியவர்களை நாம் என்றுமே பேணிக்காக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதியோர் நலம் பேணுதல் என்பது அவர்களின் உடல் நலம், மனநலம் மற்றும் சமூக நலம் ஆகியவற்றை பாதுகாப்பதாகும். முதியோர்களை நாம் எப்போதும் மரியாதையுடனும் சுதந்திரமாகவும் மற்றும் கௌரவமாகவும் நடத்த வேண்டும். இறந்த பெண் கொடுக்கும் படையலை

இருக்கும்போது கொடுக்கும் பாசமும் மரியாதையுமே மேலானது. இளமை என்பது மை நிரம்பிய பேனா, எழுதத் தெரிவதில்லை. ஆனால் முதுமை என்பது எழுதத் தெரிந்த பேனா, ஆனால் மையில்லை என்கிறார் ஓர் பேச்சாளர். உலகின் சிறந்த வகுப்பறை வயதான ஒருவரின் காலடியிலேயே இருக்கிறது என்கிறார் ஒரு தத்துவ ஞானி. அடுத்தவரின் வசதிக்கு என்றுமே மரியாதை கொடுக்காதீர்கள், அவர்கள் வயதிற்கு மதிப்பளியுங்கள். ஏனென்றால் வசதி எல்லோருக்கும் வருவதில்லை, ஆனால் முதுமை எல்லோருக்கும் வரும். பெற்ற மகனிடம் சொல்லி வளருங்கள் மனைவிக்காக பெற்றோரை கைவிடாதே என்று. அதேபோல் பெற்ற மகளிடம் சொல்லி வளருங்கள் கணவரின் பெற்றோரையும் தன் தாய் தந்தை போல் அன்புடன் கவனிக்க வேண்டும் என்று. முதுமையையும் முகவரிகளையும் காரணம் காட்டி முதியோர் இல்லங்களில் பெற்றவர்களை பாதியில் தவிக்க விடும் மூடர்களுக்கு விளங்குவதில்லை, நாளை அவனுக்கும் இந்நிலை வரும் என்று என்கிறது ஓர் கவிதை. முதுமைக்குள்ளும் ஓர் மழலை ஒளிந்துள்ளது, அதை கண்டெடுத்து ரசியுங்கள். ஏனெனில் வயோதிகம் என்பது வாழ்க்கை அனைவருக்கும் தரும் அன்பளிப்பு. பெற்ற பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பல முதியவர்களுக்கு தற்கொலை எண்ணம் மிகுந்து வருகிறது. அண்மை காலமாக தற்கொலை செய்து கொள்ளும் முதியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்கிறது ஓர் தன்னார்வ தொண்டு நிறுவனம். இது மிகவும் வருந்தத்தக்க விஷயம். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் நலன் மற்றும் பராமரிப்பு சட்டம் 2007 நம் நாட்டில் மூத்த குடிமக்களின் தேவையான பராமரிப்பை உறுதி செய்கிறது. இந்த சட்டம் குறித்து முதியோர் பலருக்கும் விழிப்புணர்வு தேவை. பல முதியவர்கள் இது குறித்து தெரிந்திருந்தாலும் தங்கள் கஷ்டத்தை குடும்ப கௌரவம் கருதி அடுத்த நபரிடம் கூட சொல்லாமல் தவிக்கின்றனர் என்கிறது ஓர் ஆய்வு. இவை அனைத்தும் இளைய சமுதாயத்தினர் வெட்கப்பட வேண்டிய விஷயங்கள். வீட்டிலிருக்கும் அல்லது வெளியில் பார்க்கும் முதியவர்களுக்கு மரியாதை செய்யாவிட்டாலும் அவர்கள் அவமானப்படும்படியோ அல்லது மனம் நோகும்படியோ நடக்காமல் இருப்பதே சிறந்தது. முதியவர்களிடம் தினமும் சில மணித்துளிகள் அமர்ந்து பேச வேண்டும். அவர்களை பேசவிட்டு நாம் பொறுமையுடன் கேட்க வேண்டும். முடிந்தால் அவர்களின் மனக்குறைகளை நீக்க முயற்சி செய்யலாம். முடியவில்லை எனில் ஆறுதலாக நாம் பேசும் வார்த்தைகளே அவர்களின் மனக்காயங்களுக்கு நாம் இடும் மருந்தாகும். நம் முதியோர்களும் அந்த பருவத்தை சூழலை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். வீட்டிலோ சமூகத்திலோ தனக்கு பிடித்த ஏதேனும் ஓர் பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி செய்வது அவர்களின் மனதை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க உதவும். புத்துணர்ச்சியான மனமே நோய்களின் முதல் எதிரி. பல இடங்களை சென்று பார்ப்பதும் புதியவர்களுடன் நட்பு கொள்வதும் இயற்கை அழகை ரசிப்பதும் மனதிற்கு தெம்பூட்டும். பிடித்தமான நூல்களை படிப்பதற்கும் படைப்பதற்கும் முதுமை என்றுமே ஓர் வரப்பிரசாதம் எனக் கொள்ள வேண்டும். உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் சிட்னி ஷெல்டன் 80 வயதை தாண்டிய பின்னும் எழுதிக் கொண்டிருந்தார். ஜோஹன் கிளவுன் தன்னுடைய 77வது வயதில் தன்னுடைய 2வது விண்வெளி பயணத்தை வெற்றிகரமாய் நடத்தினார். மனமலர்ச்சிக்கு தொடர்ந்து பல பொழுதுபோக்குகளை கையாளுங்கள் என மனோதத்துவ நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர். வரும் தலைமுறையினர் மத்தியில் முதியோர்களை மதித்தல் குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் மிக அவசியம். இந்த முயற்சியை தற்போது சில தன்னார்வ நிறுவனங்கள் முன்னெடுத்திருக்கின்றனர். பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களிலும் முதியோர் பெருமைகள் பற்றி ஆராயப்படுதல் அவசியம். முதியோரியல் கெரியாட்ரிக்ஸ் கட்டாய பாடமாக்கப்பட வேண்டியது அவசியம். அறியவற்றுளெல்லாம் அறிதே பெரியாரை பேணித்தமரா கொழல் என்ற குரலில் ஐயன் வள்ளுவன் பெரியோரை விரும்பி தமக்குரிய சுற்றத்தினராக பெற்றுக்கொள்ளுதல் பெருதற்கரிய பேறுகளுள் எல்லாம் அரிதான பெரும் பேறு ஆகும் என்றார். அன்பெனும் மடைமொழி கொடுத்து அறிவினும் மருளதை கொடுத்து உறவையும் உரிமையையும் உதாரணம் காட்டி உணர்வு நிறைந்த கதைகள் காட்டி பேரனும் பேத்தியும் பெருமை கொள்ள வரலாற்றில் வருடிக் கொடுத்து வண்ணம் தீட்டிய வைரக்கற்களே என் பாட்டனும் பாட்டியும் என்ற எண்ணம் நம் குழந்தைகளின் மனதில் நிறைய வேண்டும். எங்கள் அனுபவங்களின் சுரங்கங்கள் எங்கள் வாழ்வின் வழிகாட்டிகள். வாழ்க்கையை கற்றுத்தந்து அன்பை எமக்கு ஊட்டிய நம் மூத்தோர்களுக்கு நன்றிகள். மூத்தோர்களை நம் முன்

0: கொடுமோடிகளை நாம் என்றும் அன்பு காட்டி பராமரிப்போம். அவர்களின் இரண்டாவது மழலை பிராயத்தில் அருந்துணையாக ஆறுதலாக இருந்திடுவோம். நாளை நம் முதுமை இனிமையாக இன்று முதியோரை போற்றுவோம். முதியோரை மதிப்போம். நம் வாழ்க்கையை அவர்களின் ஆசியுடன் கொண்டாடுவோம்.
1: இதுவரை முதியோர் நலம் காப்போம் உரை வழங்கினார் எஸ் பிரணயா. சங்கீதம் சந்தோஷம் பகுதியில நமக்காக பாடல்களை பாட வந்திருக்காங்க
2: எஸ் ஸ்ரதா.
3: சீதம்மா மாயம்மா ராகம் வசந்தா தாளம் ரூபகம் இயற்றியவர் தியாகராஜர்.

0: இதுவரை நமக்காக பாடல்களை பாடினார் எஸ் ஸ்ரதா. நமக்காக நீதி கதைகள் வழங்க வந்திருக்காங்க அக்ஷாரா வைத்தியநாதன்.
1: காட்டுக்கு நடுவில் ஒரு மலை குகை இருந்தது. அதற்கு கீழே அழகான சிறிய மலைச்சருவி இருந்தது. மலை குகையிலிருந்து புறப்படும் யானை எச்சரிக்கையோடு கீழே இறங்குவதும் பிறகு மேலே ஏறுவதும் வழக்கம். அதை பார்க்கும் விலங்குகள் பாராட்டி மகிழ்வதும் அன்றாட வழக்கமானது. அது கரடி ஒன்றுக்கு பிடிக்கவில்லை. ஒருநாள் அந்த கரடி சோற்று கற்றாழையை எடுத்து வந்து நன்றாக அதை குழைத்தது. வழுக்கும் குணத்தோடு கொழகொழ என்று இருந்த அதனை மலைச்சரிவில் பூசியது. பூசிய கரடி நின்ற இடத்திலேயே யானை இப்படி நடக்கும், இப்படி கால் வைக்கும், இப்படி விழும் என்று நினைத்து துள்ளி குதித்தது. பாவம் கரடி, யானை விழும் என்று நினைத்த பள்ளத்தில் அது விழுந்தது. மலைச்சரிவை சுற்றி கீழே வந்த யானைதான் அந்த கரடியை காப்பாற்றியது. ஒரு அழகான காடு. அந்த காட்டில் ஏராளமான பறவைகள் ஒன்றாக கூடி வாழ்ந்தன. தங்களுக்குள் தலைவனாக எந்த பறவை வர வேண்டும் என்று அவர்களுக்குள் விவாதம் ஏற்பட்டது. இந்த வினாவிற்கு விடை காணவே அவைகள் கூடின. நான் நன்றாக பாடுவேன், அதனால் நானே தலைவன் என்றது குயில். தொடர்ந்து ஒவ்வொரு பறவையும் தன்னை பற்றி கூறின, தானே தலைவன் என ஆர்ப்பாட்டம் செய்தன. அத்துடன் அவரவர் திறமைகளை செய்து காட்டின. அப்போது மயில் தன் தோகையை விரித்தது. அப்படியும் இப்படியுமாக அசைந்தது. மேகத்தை கண்டது போல் கழித்து ஆடியது. எல்லா பறவைகளும் மயிலின் ஆட்டத்தை பார்த்து மயங்கின. நீயே தலைவன், நிரந்தர தலைவன் என்று எல்லா பறவைகளும் கூவி கூத்தாடின. அதற்கு மணிப்புறா ஒன்று எல்லா பறவைகளையும் பார்த்து, பறவைகளே, வழிகாட்டும் அறிவும் காவல் செய்யும் ஆற்றலும் ஓயாத உழைப்பும் வேண்டாமா? அழகில் மயங்கிய உங்களை அதோ கழுகிடமிருந்து எது காப்பாற்றும் என்று மணிப்புறா கேட்டது. அதை காதில் வாங்காமல் அத்தனை புறாக்களும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தன. காட்டரசன் சிங்கத்திடம் வழக்கு ஒன்று வந்தது. அரசே, நான் வளர்த்த பலாமரத்தினை தனக்கு சொந்தம் என்கிறது இந்த மான், அதற்கு தண்டனை தர வேண்டும் என்றது கரடி. மன்னா, பலாமரத்திற்கு நான் தினமும் தண்ணீர் ஊற்றி வளர்த்தேன். இந்த மரத்தினால் பறவைகள் அனைத்தும் மகிழ்ச்சி பெறுகின்றன. அதனால் இது பறவைகளுக்கும் சொந்தம். மரம் வேண்டும் என்று கேட்காமல் மானுக்கு தண்டனை தர வேண்டும் என்று கேட்டதால் அதன் வஞ்சனையை உணர்ந்தது சிங்கம். பலாமரம் தனக்கு வேண்டாம், அது பொது சொத்து என்று கூறியதால் மானின் நல்ல மனதை அறிந்தது சிங்கம். கரடியே, உன் விருப்பப்படியே மானுக்கு தண்டனை தருகிறேன். மரம் எனக்கு சொந்தம் என்றது சிங்கம். அதனால் பறவைகளுக்கும் இந்த மரம் சொந்தமாகிறது. இதை காலம் முழுவதும் காப்பாற்ற வேண்டும் என மானுக்கு தண்டனை தருகிறேன் என்றது சிங்கம். இதனை கேட்ட கரடி ஓடோடி சென்றது.

0: இதுவரை நமக்காக நீதி கதைகள் வழங்கினார் அக்ஷாரா வைத்தியநாதன். இந்திய பொருளாதாரத்தின் விடியல் பி வி நரசிம்மராவ் அவர்கள் பற்றிய உரை வழங்க வந்திருக்காரு எஸ் ஸ்ரவன்.
1: பி வி நரசிம்ம ராவ் அவர்கள் இந்திய பொருளாதார புரட்சியின் நாயகன். இந்திய அரசியல் வரலாற்றில் 1991 என்பது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை. நாடு மிக கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தன் வசம் இருந்த தங்கத்தை அடமானம் வைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருந்த காலம் அது. அத்தகைய இக்கட்டான சூழலில் இந்தியாவின் 9வது பிரதமராக பொறுப்பேற்றவர் பாமூலப்பர்த்தி வெங்கட நரசிம்ம ராவ் என்னும் பி வி நரசிம்ம ராவ் அவர்கள். தன் அசாத்திய அரசியல் சாணக்கியதனத்தாலும் தொலைநோக்கு பார்வையாலும் இந்தியாவை உலக பொருளாதார அரங்கில் நிமிர்ந்து நிற்க செய்த பெருமை இவருக்கு உண்டு. நரசிம்ம ராவ் அவர்கள் 1921 ஜூன் 28 அன்று தற்போதைய தெலுங்கானா மாநிலத்தின் வாரங்கல் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் பிறந்தார். பின்னர் கரீம்நகர் மாவட்டத்தை சேர்ந்த பி ரங்கராவ் அவர்கள் ருக்குமணி அம்மாள் தம்பதியரால் தத்தெடுக்கப்பட்டு வளர்ந்தார். அவர் ஒரு பிறவி மேதை. உஸ்மானிய பல்கலைக்கழகம், பம்பாய் பல்கலைக்கழகம் மற்றும் நாக்பூர் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் படித்து கலை மற்றும் சட்டத்துறையில் பட்டம் பெற்றார். நரசிம்மராவ் அவர்கள் ஒரு சிறந்த மொழியியலாளர். தமிழ், ஆங்கிலம், மராத்தி, கன்னடம், சமஸ்கிருதம், உருது, பிரெஞ்சு, ஜெர்மன், ஸ்பானிஷ், அரபு உட்பட சுமார் 17 மொழிகளை மிக சரளமாக பேசவும் எழுதவும் தெரிந்தவர். இளமையிலேயே சுதந்திர போராட்டத்தில் ஈர்க்கப்பட்ட நரசிம்மராவ் அவர்கள் ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிரான வந்தே மாதரம் இயக்கத்தில் பங்கேற்றார். இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பிறகு முழுநேர அரசியல்வாதியாக மாறினார். 1957 முதல் 1977 வரை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். இக்காலகட்டத்தில் சட்டம், கல்வி, சுகாதாரம் போன்ற பல்வேறு துறைகளின் அமைச்சராக முத்திரை பதித்தார். ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது நில உச்ச வரம்பு சட்டத்தை கடுமையாக அமல்படுத்தினார். நிலமற்ற ஏழைகளுக்கு நிலங்களை பகிர்ந்தளித்த இவரது அதிரடி நடவடிக்கை சொந்த கட்சியிலேயே இவருக்கு பல எதிர்ப்புகளை உருவாக்கியது. மத்திய அரசியலும் வெளியுறவுக் கொள்கையும் இந்திரா காந்தி அவர்கள் மற்றும் ராஜீவ்காந்தி ஆகியோரின் அமைச்சரவைகளில் மிக முக்கிய பொறுப்புகளை வகித்தார். உள்துறை, பாதுகாப்புத்துறை மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சராக அவர் ஆற்றிய பணிகள் மிக முக்கியமானவை. குறிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தபோது உலக நாடுகளுடன் இந்தியாவின் உறவை மேம்படுத்தினார். பனிப்போர் காலகட்டத்தில் சர்வதேச அரசியலை மிக நுணுக்கமாக கையாண்டார். 1991 காங்கிரஸ் கட்சி பெரும் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருந்த அந்த சூழலில் அரசியலிலிருந்து ஓய்வு பெற்று ஹைதராபாத் திரும்ப தயாராக இருந்த நரசிம்மராவை கட்சியின் தலைமை பொறுப்பு தேடி வந்தது. தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து 1991 ஜூன் 21 அன்று இந்தியாவின் பிரதமராக நரசிம்மராவ் அவர்கள் பதவியேற்றார். அப்போது அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக கூட இல்லை. 5 ஆண்டுகள் முழுமையாக ஆட்சியை நடத்தியது இவரது அரசியல் சாணக்கியதனத்திற்கு சான்றாகும். நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற போது இந்தியாவின் அந்நிய செலவாணி இருப்பு வெறும் 2 வாரங்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது. நாட்டை மீட்டெடுக்க திறமையான

0: பொருளாதார நிபுணராக டாக்டர் மன்மோகன் சிங்கை தனது நிதி அமைச்சராக தேர்ந்தெடுத்தார். இதுவே இந்தியாவின் விதியை மாற்றிய மிக சிறந்த முடிவாக அமைந்தது. அவர்கள் இருவரும் இணைந்து கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் எல்பிஜி என்று அழைக்கப்படுகின்றன. லைசன்ஸ் ராஜ் எனப்படும் கடுமையான தொழில் உரிம முறைகள் ஒழிக்கப்பட்டு உள்நாட்டு தொழில்கள் சுதந்திரமாக செயல்பட வழிவகை செய்யப்பட்டது. பொதுத்துறை நிறுவனங்களில் அரசின் பங்குகள் குறைக்கப்பட்டு தனியார் முதலீடுகள் ஊக்குவிக்கப்பட்டன. இந்திய பொருளாதாரம் உலக சந்தையுடன் இணைக்கப்பட்டது. இறக்குமதி வரிகள் குறைக்கப்பட்டு பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய கதவுகள் திறக்கப்பட்டன. இந்த அதிரடி மாற்றங்களால் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதம் மிக அசுர வேகத்தில் உயரத் தொடங்கியது. மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையை மாற்றியமைத்தார். சோவியத் யூனியனின் வீழ்ச்சிக்குப் பிறகு அமெரிக்காவுடன் சுமூகமான உறவை ஏற்படுத்தினார். தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் வர்த்தக மற்றும் தூதரக உறவுகளை வலுப்படுத்த கிழக்கு நோக்கிய கொள்கை என்ற புதிய உத்தியை அறிமுகப்படுத்தினார். இஸ்ரேல் நாட்டுடன் முறையான தூதரக உறவை ஏற்படுத்தியதும் இவரது காலத்தில்தான். இந்தியாவின் அணு ஆயுத திட்டத்தின் இரகசிய காவலராக இருந்தார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடன் இணைந்து அணு ஆயுத சோதனைக்கான அனைத்து பூர்வாங்க வேலைகளையும் செய்து முடித்தார். இவரே 1998 ஆண்டு பொக்ரான் சோதனைக்கு அடித்தளம் அமைத்தவர். நரசிம்மராவ் அவர்கள் ஒரு சிறந்த எழுத்தாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர். விஸ்வநாத சத்யநாராயணாவின் புகழ்பெற்ற தெலுங்கு நாவலான வேயி படகலு என்பதை இந்தியில் சஹஸ்ரபன் என்ற பெயரில் மொழிபெயர்த்தார். தன் வாழ்நாளின் இறுதி காலத்தை டெல்லியில் கழித்த அவர் 2004 ஆண்டு டிசம்பர் 23 அன்று தனது 83 வயதில் இயற்கை எய்தினார். இந்தியாவை ஒரு மூடிய பொருளாதார அமைப்பிலிருந்து உலகளாவிய பொருளாதார சக்தியாக மாற்றிய பெருமை பி.வி. நரசிம்மராவ் அவர்களையே சாரும். நவீன இந்தியாவின் சிற்பிகளில் ஒருவராக திகழும் இவருக்கு நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையை மாற்றியமைத்த இந்த அரசியல் சாணக்கியர் வரலாற்றில் என்றும் அழியாத இடத்தை பிடித்துள்ளார்.
1: இதுவரை இந்திய பொருளாதாரத்தின் விடியல் பி.வி. நரசிம்மராவ் அவர்கள் பற்றிய உரை வழங்கினார் எஸ். ஸ்ரவண். நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை நேயர்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா AIR சென்னை children@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். மற்றும் ஒரு சிறுவர் சொலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் தேன்மொழி விஜயகாந்த்.
2: மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாமா?

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், படித்த இளைஞர்கள் தங்களின் மேன்மையை மட்டும் சிந்திக்காமல் நலிவுற்ற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சமூக மாற்றத்தை உருவாக்குபவர்களாக மாணவர்கள் திகழ வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், வேலைவாய்ப்பை பெறுவதற்காக மட்டும் கல்வி கற்கக்கூடாது என்றும், சமுதாயத்தை வலுப்படுத்தவும் அதனை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை மாணவர்கள் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க கல்வி கற்ற ஒவ்வொரு இளைஞரும் தங்களது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கல்வியை அர்த்தமுள்ளதாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய குடியரசுத் தலைவர், ஏட்டுக் கல்வியை மட்டும் நம்பியிராமல் செயல்முறை அறிவாற்றலையும் மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கிலேயே மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்நிறுவனங்கள் பழங்குடியின மக்களின் திறன் மேம்பாடு, வாழ்க்கை தரம், அவர்களுக்கான சமூக நீதி மற்றும் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு துணை புரிய வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று மருத்துவ கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், கடந்த 2014 387 மருத்துவக் கல்லூரிகள் இருந்த நிலையில் தற்போது அவற்றின் எண்ணிக்கை 818 அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மருத்துவத்துறையில் தரமான பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருவதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்களின் மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் தமிழ்நாடு மின் வாரியத்துடன் பகிர்ந்து கொள்வது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் அளிக்காத நிறுவனங்கள் அளிக்கும் மின்சாரத்தில் 10% மின் கணக்கீடு குறைக்கப்பட்டு கணக்கிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மாநில மின் கட்டமைப்பை பாதுகாப்பாகவும் சீராகவும் சிக்கனமாகவும் இயக்குவதற்கு இந்த தகவல்கள் மிகவும் அவசியமானதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார கட்டமைப்பு விதிமுறைகளின்படி காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யும் அமைப்புகள் உற்பத்திக்கான தகவல்களை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். மாநில மின் கட்டமைப்பில் பாதுகாப்பு மற்றும் நம்பகமான மின் விநியோகத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் தொடர்பான வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த சில தினங்களாக கோவையில் ஆவின் பால் மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 2 ரூபாய் தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும், சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் ஆவின் பால் விநியோகம் 30% வரை குறைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் விற்பனை நிலையங்களில் 1 லிட்டர் பால் மட்டுமே வழங்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தால் கொள்முதல் செய்யப்பட்ட 60% பால் தர விதிமுறைகளை பூர்த்தி செய்யவில்லை என்ற செய்திகள் வெளியாவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அன்றாட அடிப்படை தேவைக்கு பெருமளவு நம்பியிருக்கும் ஆவின் நிறுவனத்தில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ள நிலையில், இரட்டிப்பு விலை கொடுத்து தனியார் பால் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் தமிழக மக்கள் நிதிச்சுமைக்கு ஆளாவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் தற்போது பணியில் உள்ளவர்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண்ணை 35% குறைக்க வேண்டும் என்று பாமக

0: தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2011 முன்பாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் பயின்ற பாடத்திட்டமும் தற்போதுள்ள பாடத்திட்டமும் முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பழைய பாடத்திட்டத்தில் பயின்றவர்களுக்கான மதிப்பெண்ணில் சலுகை அளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. டெக்சாஸில் இப்போட்டி 12:30 நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: செய்தி கதம்பம்.
0: இன்றைய செய்தி கதம்பத்தில், சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற கருத்தரங்கில் இந்திய பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனைக் குழுவின் தலைவர் பேராசிரியர் திரு மகேந்திர தேவ் ஆற்றிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில், வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 நோக்கிய பயணத்தில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்புக்கான செயல்திட்ட கருத்தரங்கில் இந்திய பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனைக் குழுவின் தலைவர் பேராசிரியர் திரு எஸ் மகேந்திர தேவ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். அவர் பேசுகையில்,
2: What is Viksit Bharat? There are three goals of Viksit Bharat. One is to become a developed nation in terms of per capita income. Second is inclusive growth, because growth is not only high, but it should be distributed among most of the sections of the population. And here, inclusive growth, quality of employment is very important, and also the human development, health, education, skills, that can reduce inequalities. Third one is to achieve these two goals of growth, inclusiveness, we need to keep in mind sustainable and climate resilient goals. So these are the three goals of Viksit Bharat. For achieving goal of becoming a developed country by 2047, we need to have 7-8% growth per annum. There are many sources of growth to achieve Viksit Bharat, but two important sources are investment and exports. Investments, right now we have 30-33% of GDP, but we need more private investment to come to 34-35% of GDP to get 7-8% growth. So private sector has to increase investment. The second, of course, exports, because no country can achieve without reasonable exports growth the 7-8% growth. The other source of growth, or one is of course the rise in human capital and skills and innovations, because innovations can lead to higher growth in any country, and which can increase efficiency and inclusiveness. Second is the young population with a median age of 28 years compared to aging population of other countries. Third is increasing urbanization. Tamil Nadu is also urbanized state. We need, because by next decade or so, India will having 50% urban population. Fourth is women's labor force participation rates, because in India, women's labor force participation rates are about 39%. Now, but world average is 50%. So if we can increase the participation to 50%, our GDP can be increased. Lastly, the fast growing digital economy and AI can increase the GDP. The Honorable Prime Minister talked about Atmanirbhar Bharat, which is the answer for the global uncertainties. So India is encouraging competitive and cooperative federalism. States play a major role in achieving Viksit Bharat for India. And the contribution of Tamil Nadu in achieving this goal for the country is important. First, Tamil Nadu should plan for Viksit Bharat at 2047. Not only the, you know, per capita income, but also on employment and those kind of issues. So Tamil Nadu has established itself as one of the coming to first economic growth and structural transformation of Tamil Nadu. So it's one of the fastest growth in Indian states. In fact, early estimates of 2025-26 show that Tamil Nadu has continued its growth momentum and growing at 13% or so in the early estimate show, and 10-11% in nominal and real terms. So this is a positive and welcoming transformation, as it has per capita gross state domestic product about 4 lakhs, approximately $4,400 in 2024-25. So broadly, the state is at the bottom threshold of World Bank's upper middle income country. On structure of the economy, you all know

0: structural transformation happened that has led to the development of many countries, from agriculture to industry, services. Tamil Nadu service sector, like India, is high at 54% of GDP. Secondary sector, which is manufacturing, construction and all, 33%. Primary sector contributes only 13%. So more encouragingly, the most recent year show revival across industry, manufacturing, back into double-digit growth, 14% or so. And then secondary sector about 13%. And services in double digits, 11%. So Tamil Nadu's growth story is substantially a question of maintaining this higher momentum in the next 20 years or so to achieve the Viksit Bharat. Now I come to the employment. As I mentioned, Viksit Bharat doesn't mean achieving growth. It also means achieving better quality employment. The latest data for the year 2025 shows the following. The worker participation rates for 15 years and above was 60% for Tamil Nadu and all India 57%. So slightly higher than all India. Female participation rates for Tamil Nadu is much higher, 46% compared to 39% for all India. Tamil Nadu can increase female participation to the world average for Viksit Tamil Nadu. Turning to employment, the overall unemployment are more or less similar, about 3%, you know, all India and Tamil Nadu. But the youth unemployment is higher than all India. Why it is higher in Tamil Nadu? Because unemployment is concentrated among the educated youth. On structural transformation in employment, the share of agriculture in employment is much lower in Tamil Nadu compared to all India. So it's more structural transformation in Tamil Nadu compared to all India. Share of industry also. In total employment is 33%, while in share in service is about 40%. So which is much less than all India and some of the other states. So this has five critical implications for the growth and employment agenda. First, the states must maximize the productivity of its existing workforce. Second, it must raise the female labor force participation rates. And third, it must focus on reducing youth and educated unemployment and improve employability. Fourth, it must expand institutional mechanisms to employ workers through greater focus towards broad-based employment generation schemes, MSMEs, and export promotion, a greater industry through PLI adoption, and vital integration into global logistics and supply chains. Another one is foreign direct investment also has to be promoted for economic growth and employment. The state possesses formidable advantages, a diversified industrial base, strong human development indicators, a distributed urban network, and demonstrated execution capacity. The path to 2047 is long, but Tamil Nadu's starting position is among the strongest in the country.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள்.
2: குஜராத்தின் வதோதராவில் நடைபெற்ற வளமிகு குஜராத் மண்டல மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்றது குறித்து அவர் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். அவர் பதிவிட்டுள்ள செய்தியில், மாநிலத்தின் தேவைகள் உலக தரத்திலான திட்டங்கள் என்ற மையக்கருத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டின் முதல் நாளிலேயே 27,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். குஜராத்தில் முந்தைய 3 பிராந்திய மாநாடுகள் மூலம் ஏற்கனவே 13,00,000 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கும் நிலையில் வதோதரா மாநாடும் மாநிலத்தின் பொருளாதாரத்திற்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேலும் குஜராத் மாநிலத்தின் உள்நாட்டு உற்பத்தி கடந்த 24 ஆண்டுகளில் 1.29 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து 27,00,000 கோடி ரூபாயாக உயர்ந்து சாதனை படைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் தேசிய ஊரக வளர்ச்சி மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. இதில் வளர்ந்த கிராமம் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கான முக்கிய புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டன. இதன்படி நாடு முழுவதும் தீன்தயாள் கிராமப்புற மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் 10 கோடிக்கும் அதிகமான பெண்கள் சுய உதவி குழுக்களில் இணைந்துள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. 1999 தொடங்கப்பட்ட சரஸ் ஆஜீவிகா சந்தைப்படுத்துதல் தளம் தற்போது 25 மேற்பட்ட மாநில பிராண்டுகளுடன் இணைந்து ஆண்டுக்கு 200 கோடி ரூபாய்க்கும் மேல் விற்பனை செய்யும் மாபெரும் வணிக அமைப்பாக உருவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 2029 6 கோடி கிராமப்புற பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: திரைகானம் கேட்கலாம். முதலில் வேலைக்காரன் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் பாடியிருக்கும் பாடல்.
2: ஹலோ,

நேரம் 8:28. ஆகாஷ்வாணி எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கருப்பன் திரைப்படத்திற்காக பென்னி தயால் பாடியிருக்கும் பாடல்.

0: கடற்படை கட்டணா ஸ்வயம் ஹி கட்படை பாரதிய சேனா.
1: புரியாத புதிர் திரைப்படத்திற்காக அரிச்சரண் ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்கும் பாடல்.

0: திரைகானம் நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோகிராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: Good evening, everyone. This is FM Gold 100.1.

பூஜை என்னடி மாலை என்னடி நாகரீக உலகில் மனமில்லாததை மனம் என்பது மாற வேண்டும் விரைவில் வஞ்சி அவனை வஞ்சி.

ஒளிரும் அணிபுனைந்த வணியே, அணியும் அணிக்கழையே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பெரும் விருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்ம பாதம்.

எஃப்எம் கோல்டு வழங்கிய திரைகானம் நிகழ்ச்சியில் உழைத்த பாடல்கள், இடம்பெற்ற படங்கள் நீதி தேவன், பாபு, தேரோட்டம், சுமதி என் சுந்தரி, சவாலே சமாளி, தங்கைக்காக, வெகுளிப்பெண், உருதாய் மக்கள், சுடரும் சூறாவளியும், ரிக்ஷாக்காரன், அருணோதயம், ஆதிபராசக்தி, நீரும் நெருப்பும், அகத்தியர்.

0: வந்தால் என்ன கொடுப்பாய்?
1: சேர்த்தவைகள் அத்தனையும் கேட்டதனால் நான் எடுத்து சிந்தாமல் சிதறாமல் அள்ளி கொடுப்பேன்.
0: ஆஹா, என்ன

கல்யாண பொண்ணு கண்ணார கண்ணு கொண்டாடி வரும் வளையல், அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல்.

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை தொழிலாளி, படகோட்டி ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகா ஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் உரிமை குரல், நேற்று இன்று நாளை, கல்யாணமும் கல்யாணம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக உரிமை குரல் படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். முதலில் ஒலிக்கவிருப்பது கே ஜே யேசுதாஸ் மற்றும் பி சுஷீலா பாடலில் பாடல்.

0: டிஎம் சௌந்தரராஜன் குரலில் மற்றும் ஒரு பாடலை கேட்கலாம்.
1: ஐ ஐ ஐ

அந்த புறம் புன்னப்புவான நினைச்சு கையால் எடுப்பேன், எடுத்து நெஞ்சோட நினைப்பேன், அழைச்சி எல்லாம் முடிப்பேன், அழைச்சி எல்லாம் முடிப்பேன். நேத்து பூத்தாளே ரோஜா முட்டு பறிக்க கூடாதோ நேசம்.

0: நித்தம் வருவாருங்கள் வாட்டுண்டு இந்த மாம மயக்கம் விடுங்க திருவரைக்கும் மனசு தாலி கொதிக்கும் உடம்பு தீயா கொதிக்கும் உடம்பு தீயா கொதிக்கும். நேத்து பூத்தாரு ரோஜா முட்டு பறிக்க கூடாதோ லேசா கொட்டு கட்டி போடாத குமரிச்சிட்டு கண்டை பாடாதோ காதல் நெட்டு நேத்து பூத்தாரு ரோஜா முட்டு பறிக்க கூடாதோ லேசா கொட்டு.
1: நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடல.

இனிக்கிறேன்ட்டு துடிக்கிற மீனாட்டம் கண் காட்டும் கண்ணாட்டி பொண்ணா பிறந்த ஆம்பளகிட்ட கழுத்தை நீட்டிக்கணும் அவன் ஒன்று ரெண்டு மூணு முடிச்சு போட்ட

நேரம் நள்ளிரவு 2:33:43. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சும் மறப்பதில்லை.

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இதுவரை உரிமை குரல் படத்திலிருந்து சில பாடல்களுக்கு கேட்டீர்கள். தொடர்ந்து நேற்று இன்று நாளை படத்திலிருந்து சில பாடல்கள் ஒழிக்க கேட்கலாம். முதலில் ஒழிக்கவிருப்பது SP பாலசுப்ரமணியம் மற்றும் S. ஜானகி இணைந்து பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து வலிக்கவிருப்பது டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் பண்டிட் ஹரிபிரசாத் சௌராஷியா அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம்.

0: குஜராத், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், த ரிமைனிங் பார்ட்ஸ் ஆஃப் உத்தராகண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் அண்ட் தமன் அண்ட் தியூ அண்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான் டியூரிங் த சேம் பீரியட். அண்ட் தேட் இஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் நியூஸ் புல்லட்டின்.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்டு அலைவரிசை. நேரம் அதிகாலை 4:10.
2: பொங்கும் மங்கலம். காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
3: மேல் சாணாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில்.
2: தேவதேவ கலையாமிதே மாயாமாளவ கவுளை ராகத்தில் சுவாதி திருநாட்டுத்தியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபக தாளம்

காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து சாரச சுவதன ஸ்வாதி திருநாள் கிருதி கல்யாணி ராகம் ஆதிதாள்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகசிகிச்சை கேட்டீர்கள். மேல்சாணாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில்.

0: And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்டு அலைவரிசை. நேரம் காலை 5:10.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்களை இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதல் ஒலிக்கவிருப்பது வடைமாலை படத்திலிருந்து டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா பாடியுள்ள பாடல்.